பட்பட கட்டி லட்டியே பட்பட பேடி பையே பட்பட கட்டியே காத்து படிக்க தேத்தே பர்சு பர்சு படிக்க தேத்தே மாசு படிக்கத்தே ஆறு ஜா படிக்க தேத்தே சாசு நாலுக்குள்ள